0: யூரோகைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜி ஃபணீந்திர கிரிநாத் எம்டி பீடியாட்ரிக்ஸ்,
1: டாக்டர் எஸ் பூர்ணச்சந்த் எம்டி இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டீம்,
2: டாக்டர் பி பிரவீன் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ், டாக்டர் மாற்றவரிப்பு மகேஷ் எம்பிபிஎஸ் டிஎன்பி எம்எஸ் நியூரோ சர்ஜரி பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், டாக்டர் என் மாதுரி எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி எஃப்ஐ எம்ஏஎஸ் கேன்சர் சர்ஜன்,
3: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜேபி ரோட் பீமபுரம்,
4: டாக்டர் சஞ்சீவ் ஹோமியோ கேர் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அண்ட் ஹை குவாலிட்டி ஹோமியோ மெடிசன் தோ சிகிச்சை செய்யும் ஏகைக ஹோமியோ ஹாஸ்பிட்டல் மன டாக்டர் சஞ்சீவ் ஹோமியோ கேர், டாக்டர் சத்ய சஞ்சீவ் சிக்கம் எம்டி ஹோமியோ, இன்ஃபெர்டிலிட்டி பைல்ஸ் ஃபிஷர் கிட்னிலோ ராళ్లు ஸ்திரீலலோ ஃபைப்ராய்ட்ஸ் பிசிஓடி ஓவரி டியூமர்ஸ் ஃபிட்ஸ் பக்ஷவாதம் டயாபெட்டீஸ் தைராய்ட் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஹேர் ஃபால் மொட்டிமலு சோரியாசிஸ் ஒல்லி லிவர் கிட்னி சமஸ்யலு கால் ஸ்டோன்ஸ் கேஸ்ட்ரிக் அன்னி தீர்க்கக்காலிக வியாதுலகு 100% ஏ விதமైన சைடு எஃபெக்ட்ஸ் లేకుండా ட்ரீட்மென்ட் செய்யப்படுது. ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் எஸ்ஆர் ராஜு பில்டிங் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரோட் ஜானந்த கண்டி ஆஸ்பத்திரி எதிரா பீமவரம் 2, கான்டாக்ட் 9494565858.
5: వెల్కమ్ బ్యాక్ టు ఆయుష్మాన్ భవ. లిసనర్స్, అపోహ, మరి 50 ఏళ్లు దాటిన తర్వాత వ్యాయామం చేయటం మంచిది కాదు, 20ల నుంచి అలవాటు ఉన్నవారు 70లలోనూ వ్యాయామం చేయవచ్చు అని చాలా మంది డాక్టర్లు సూచిస్తున్నారండి. సో కాబట్టి మీరు 50 ఏళ్లు దాటిన వాళ్లు వ్యాయామం చేయకూడదు అన్న అపోహను మీరు వదిలేసేయాలి. మరి అసలు వాస్తవం ఏంటి అంటే, వ్యాయామాన్ని ఏ వయసులోనైనా మొదలు పెట్టచ్చు అంటున్నారు అమెరికాలోని జిమ్ నిర్వాహకులు. మరి దాదాపు 50 మంది పురుషులు స్త్రీలు 87 ఏళ్ల వయసులో వెయిట్స్ తో వర్కౌట్స్ చేశారట. మరి 10 వారాల్లో వీరి కండనాళ్లు 113% శక్తివంతం అయ్యాయట. మరి 10 వారాల తర్వాత వారి నడక వేగంలో గణనీయమైన మార్పు కనిపించిందట. మరి ఇది అమెరికాలో జిమ్ నిర్వాహకులు గమనించిన విషయం. మెలిసినర్స్, ఇలాంటి మరికొన్ని విషయాన్ని తెలుసుకునే ముందు మీకోసం ఒక చక్కని పాట అయితే చేస్తుంది, విని ఆనందించండి.

0: பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். ஒரு மூணு நாளைக்கு அவன் கண்ணுல பட்டுறாதரா கொண்டுடுவான்.
1: என்ன பிரச்சனை?